0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என்ன நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவகாம சுந்தரி என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் இடம்பெறுகிறது. ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.

வேதங்களும் உனது மகிமை உரைத்திடப்பாதிவினையடிடும் பரமகிரும கடாட்சி கடாட்சி என சோதிக வேணமால கிருஷ்ண சோதரி என ஆதரித இதனித்தனி பத்தி பவப்பமக மகரிதனிதரிதமனி பதானி பகரிதக மகரிதனி பனிதக மமனித பதனி மகரித தமக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி சரவண பவ என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம்.

முழுக சரவண குகழ முகக சித்திரகான உலக சிவ சுத சிவய நவவன குரமணல் குருமணியே பிரமுதயமயம் திமித கொடிய வினை கொடும் அபயமிடு குரல் அறியாயோ திமித எழுதல் உலக முடிப்பட திசைகள் கொடிபட பரிசூர சிகர முடி குணல் பூமியில் விழமோய திமை குணல் குணுமய வீர நமனை உயர்குள் பழலி நினைகள் நனின குருமலை மருவி அமர்தனு நவிழும் அரை புகழ் பெருமாள் நனின குருமலை மருவி அமர்தனு நவிழும் அரை புகழ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் பிரதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ஸ்ரீ பார்கவி, மங்கள கைசிக்கு ராகம், மிஸ்ர சாபுத்தாளம், முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி.
1: லிசன் டு ஸ்ரீ பார்கவி, எ கம்போசிஷன் ஆஃப் முத்துஸ்வாமி தீட்சிதர் இன் ராக் மங்கள கைசிக்கி, செட் டு மிஸ்ர சாபுத்தாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இதில் இன்றைக்கு இடம்பெறுவது பவானி பிரகாஷ் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதே. என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டசாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: கேட்டுக்கொண்டிருப்பது பவானி பிரகாஷ் அவர்களின் வீணை இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா என்று தொடங்கும் ராமசாமி சிவன் பாடல் பேகடா ராகம் சிலச்சாப்பு தாளம்.

0: திருச்சிகளது வரை பவானி பிரகாஷ் அவர்களின் வீணை இடம்பெற கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன். ஹி இஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் மலைக்கோட்டை ஸ்ரீ ஆர் எம் தீனதயாளு ஆன் த மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கருணாநிதியே பாபநாசம் சிவன் பாடல் பௌளி ராகம் மிஸ்ர சாப்புத்தாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் கருணாநிதியே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் பௌளி செட் டு மிஸ்ர சாப்புத்தாள்.

இனி ஏமாநிதி சிவோ தியாகராஜர் கீர்த்தனை சஹானா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஏமாநிதி சிவோ, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் சஹானா, செட் டு ரூபக்தாள்.

இனி வா வேலவா கோடீஸ்வர ஐயர் பாடல் தானரூபி ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு வா வேலவா கோடீஸ்வர ஐயர் சாங் இன் ராக் தானரூபி செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. பக்கவாதியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன். He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam and Malaikottai Shri R. M. Deenadayalu on the Morsing. Ini Kamalambam Bajare, Muthuswami Deekshithar Kriti, Kalyani Ragam, Adi Thalam. Listen now to Kamalambam Bajare, Muthuswami Deekshithar's

நேயர்கள் இதுவரை கேட்டது நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதயாளு அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை நாகை ஸ்ரீ ஆர் முரளிதரன். ஹி வாஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் and Malaikottai Shri RM Deenadayalu on the Morsing. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.